0: வாழ வளர வளரப்புடன். இன்னபாண்ட மொழிசு வானொலி நேயர்களுக்கு என் இணையம் கணிந்த புதன்கிழமை மத்திய வணக்கம். நாளோறும் இந்நேரத்தில், அதாவது இம்மத்திய நேரத்தில் பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்கி 1:30 வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி, மங்கையர் ஒளி.
0: புதன்கிழமை இன்றைக்கு செப்டம்பர் 9 ஆவணி மாதத்தின் 23 நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் விநாயகனை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடலை கேளுங்கள். அருளிசிமணி டாக்டர் சிறாரி கோவிந்தராசனும் டாக்டர் சிற்காழி சிவ சிதம்பரமும் ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பக்தி மிகும் இந்த பாடல். அருள் தரும் நாயகனே விநாயகனே, விநாயகனுக்கு ஞானத்தின் தெய்வம், வினைகளை தீர்ப்பவர், வெற்றியின் ஸ்வரூபம், பொறுமையின் சிகரம், பற்ற அன்பானவர், ஆசைக்க முடியாதவர், கருணையில் ஸ்வரூபம் என்றெல்லாம் பெறும் புகழ் உண்டு.

வழக்கப்படியாக பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம். ஒரு திருக்குறளே கற்போம்.

வாழ்க தமிழ், வளர்க குரல் நெறி. இன்றைய குரல் இன்னா செய்யாமை. நான் வயலின். இன்னா செய்யாமை என்பது திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ளது.

முப்பத்திரண்டாவது அதிகாரம் அதிகாரமாகும். இதற்கு துன்பம் செய்யாமை அல்லது பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமை என்று பொருள்.

0: In Seyamai, non-violent, that is not doing evil. In Ayanatan, Unandaway, Tulame, Vendum, Pirakan, Seyar, Porul, Time, Yenatan, Arindavatri, Adithavark, Seyade, Rukavinum, Yenbade, Eden, Purulakum, Angila, Moripir, that is, let not a man consent to do those things to another which he knows will cause sorrow. இதோ பாரத்வாஜ் அவர்கள் சமீபில் அமைந்துள்ள குறப்பாக்களை மேலும் இதனை பிரெஞ்ச் மொழிபெயர்ப்பும் உண்டு. இதோ கேளுங்கள். இன்னா செய்யாமை,
1: இன்னா செய்யாமை.
2: சிறப்பேனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்ன செய்யாமை மாசற்றார்போல்.
3: Même s'ils peuvent, en faisant du mal aux autres, acquérir des richesses qui procurent les honneurs, les honnêtes gens ne se départiront jamais du principe de ne faire du mal à personne. Même envers ceux qui, par haine, leur ont fait du mal, les bons suivront le principe de ne pas faire du mal en retour.
2: செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யாவிழும் அம்தரும்.
3: Si tu fais du mal, même à quelqu'un qui te témoigne de la haine sans provocation, ce mal te fera immensément du tort.
2: இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர் நாட நன்னயம் செய்து.
3: Le moyen de punir ceux qui nous ont fait du mal, c'est de les confondre en leur faisant du bien et oubliant le mal qu'ils nous ont fait et le bien que nous leur avons rendu.

0: se retournent comme ceux qui font du mal. Que ceux, donc, qui veulent s'épargner des souffrances, ne causent de souffrance à personne.
1: 오늘 மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசுவான்

0: வெளியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி
1: இதோ வருவது உங்களுக்காகவே நாம் வழங்கும் உங்கள் நிகழ்ச்சி அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் வாழ்வில் அனைத்து காரியத்தையும் வெற்றி பெற்றிட உதவும் உலகின் ஒரே ஆயுதம் நம்பிக்கை மட்டுமே.

நினைவில் நிற்பவை நினைவில் நிற்கும் பாடல்கள். இதோ அடுத்து வரும் பாடல் ரிதம் திரைப்படத்தில் கவியரசு வைரமுத்துவின் வரிகளில் இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் இசையில் உணிமணன் அவர்கள் குரலில் வரும் அருமையான ஒரு பாடல், அருமை பெருமை கூறும் ஒரு பாடல், நதியே நதியே நீயும் பெண்தானே. ஒரு நதியின் பயணத்தையும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பருவங்களையும் சிறுமி இளமை திருமணம் அதாவது மனைவி தாய்மை மிக அழகாக ஒப்பிட்டு கவித்துவமாக பேசுகிறது

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: மங்கையரே, உங்கள் தினசரி வேலைகளை செய்து கொண்டே இந்த மத்திய பொழுதை நீங்கள் நல்லபடியாக கழியுங்கள். மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? மலைகளே மலைகளே, இது என்ன நினைவா? உருகியதே இனதுள்ளம், பெருகியதே விழி வெள்ளம்.
2: லவ் பேர்ட்ஸ் பரத்து பாடலாகும்.

இப்பாட்டுக்கும் கவியரசு வைரமுத்து அவர்கள் எழுதியுள்ளார். இசை பெருக்கமான அவர்கள் இசையில் ஹரியணன் மற்றும் இசை குல்சித்ரா பாடிய எக்காலமும் அழியாத ஒரு தீவிரமான காதல் காவியமாகும். காதலர்கள் இருவரும் தாங்களின் அதீத காதலை பார்த்து வியப்பதையும் இந்த உலகம் முழுக்க தாங்களுக்கு சாதகமாக மாறி இருப்பதை இயற்கையோடு ஒப்பிட்டு பாடுவதையும் மையமாக கொண்டுள்ளது.

அருமையான பாடலை கேட்டீர்கள். டூல் படத்து பாடலாகும் பாடியவர்கள் சங்கர் மாதேவன் மற்றும் சுஜாதா ஆகிய இருவரும். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை அடுத்து வரும் பாடலை நேரின் விருப்பப்படி நாம் வழங்குகின்றோம். மேப ஊரில் வசிக்கும் அணிகுண்டன் மற்றும் கிருஷ்ணா, சுசிலா, பவாதி, ரூபா, கசன், சரோஜா, ஷலினி, தேவி, நிம்லா, நிலா, மாயவன், ஸ்மிதா மற்றும் சமூப்பிலே குடும்பத்தார் மற்றும் சமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் விரும்பி கேட்டிருக்கும் ஒரு பாடல் இதோ அம்மா உங்களுக்காகவே நாம் வழங்கும் இந்த பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் படத்து பாடலாகும். எங்கே அந்த வெண்ணிலா

இந்த நிகழ்ச்சி மத்திய நிகழ்ச்சி நேர நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் மிகவும் ரசித்து மகிழ்வடையுங்கள் என்று நம்புகிறேன்.

உங்கள் நிகழ்ச்சி இறுதி பகுதிக்கு வருகின்றோம். அதாவது நாம் வழங்கிய உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறுவப்படும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த வணக்கம், நன்றி.

0: On the hour, every hour.
1: Radio Marches.
2: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 வரை இசையருவி.
3: வானொலி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த இனிய இரவு வணக்கம். உங்கள் மனத்திற்கு இனிமையான இசையையும் சிந்தனைக்கு சிறகுகளையும் உள்ளத்திற்கு நம்பிக்கையையும் கொண்டு வரும் உங்கள் அன்பான நிகழ்ச்சி இசை அருவியில் நான் உங்கள் அன்பு தொகுப்பாளர். நாளின் ஓட்டத்தில் சோர்ந்து போன மனத்திற்கு சற்று ஓய்வு கொடுத்து இனிய பாடல்களோடும் அழகான சிந்தனைகளோடும் இந்த இரவை ரசிப்போம். உங்கள் இரவை இசையால் இனிமையாக்க இதோ ஆரம்பமாகிறது இசை அருவி.

ஆற்றைய அத்திச்சூதி ஊக்காமது கைவிடேல். இதன் பொருள் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய முயற்சியையும் மனத்திடத்தையும் கைவிடக்கூடாது. வாழ்க்கையில் சில நேரங்களில் தோல்விகள் வரலாம். எதிர்பார்த்தது நடக்காமல் போகலாம். நம்மை சுற்றியவர்கள் கூட நம்மீது நம்பிக்கை இழக்கலாம். ஆனால் நாம் நம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. முயற்சி இருக்கும் இடத்தில் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் புதிய பாதை இருக்கும். ஆனால் இன்று இந்த சவாலை சந்தித்தாலும் மனதில் சொல்லிக்கொள்ளுங்கள், நாம் முயற்சியை கைவிட மாட்டோம்.

இன்றைய சிறிய நினைவூட்டல். ஒருவரை பார்த்து அவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்று நினைக்கலாம். ஆனால் அவருடைய மனத்துக்குள் என்ன போராட்டம் நடக்கிறது என்பதை இம்மால் அறிய முடியாது. அதனால் நம்மால் முடிந்தவரை அன்பாக பேசுவோம், மரியாதையுடன் நடப்போம், ஒருவருக்கொருவர் உதவுவோம். நாம் கொடுக்கும் ஒரு சிறிய புன்னகை, ஒரு நல்ல சொல், ஒரு அன்பான அணுகுமுறை கூட ஒருவருடைய நாளையை மாற்றிவிடலாம். அன்பு கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை, ஆனால் அதன் மதிப்பு அளவிட முடியாதது.

0: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
1: நம்முடைய மொரிஷஸ் நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் ஆங்கிலம் நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ மொழியாகவும் பிரெஞ்சு பரவலாக பயன்படுத்தப்படும் மொழியாகவும் உள்ளது. அதேவேளை மொரிஷியன் குரியோல் உட்பட பல மொழிகள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகின்றன. இதுதான் நம்முடைய மொரிஷியஸின் அழகு. பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பாரியங்கள், ஆனால் ஒரே அழகான தீவு.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனி உங்களுக்காக மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி ஒரு தகவல். இப்பொழுது தமிழ் இலக்கியத்தின் மகத்தான குரல்களில் ஒருவரான மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆவார். பாரதியார் வெறும் கவிஞர் மட்டுமல்ல, சுதந்திரம், சமத்துவம், பெண்களின் முன்னேற்றம், சாதி ஒழிப்பு மற்றும் மனித நேயம் போன்ற கருத்துக்களை தனது எழுத்துக்களின் மூலம் வலியுறுத்திய சிந்தனையாளர். அவரது கவிதைகளில் இருந்த துணிச்சலும் நம்பிக்கையும் புரட்சிகரமான சிந்தனையும் இன்றும் நம்மை ஊக்கப்படுத்துகின்றன. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று அவர் எழுப்பிய குரல் இன்றும் தலைமுறைகளை தைரியப்படுத்துகிறது.

வானொலி அன்பர்களே, இன்றைய இசை அருவி நிகழ்ச்சியில் இசையோடு சிந்தனைகளையும் சில அழகான தகவல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த இரவு உங்கள் மனதில் அமைதியையும் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியையும் உங்கள் நாளைய வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் கொண்டு வரட்டும். அன்பாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றும் எதிர்பார்த்து உங்கள் இசை அருவி இங்கிருந்து விடை பெறுகிறது. இனிய இரவு வணக்கம், நல்ல இரவு, நிம்மதியான உறக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.